முதலா அந்த முதலா அந்த அந்தரேனோ நினைந்தே நானோ சந்தமாமனே மெச்சலில்ல நானோ.

தத்தை தாந்ததும் தீர்ந்ததும் தை துண்டர கண்டரே தாக்கு துஜம் கும் கும் கும் கும் தரிக்கு குஜம் ஜம் ஜம் ஜம் ஜம் தாக்கு குஜம் கும் தரிக்கு குஜம் கும் தரிக்கு நம் தரிக்கு